0: சிலக்கம்மா தமிழ் தமிழ்ல பாடுமா
1: தமிழ்
0: ஐயோ நாரடிச்சிட்டியே இது தருதலையே வாவா

0: சிலக்கம்மா தமிழ் தமிழ்ல பாடுமா?
1: தமிழ் தலைவா
0: தருதலியே வாவா வேணாமா தெலுங்கிலேயே பாடு.